0: தவிரே குங்கங்கி தௌரம்.
1: ஹாய் தோம்பா,
2: நங்கி
1: 50% டிஸ்கவுண்ட் பீப ரெஸ்டோ பக்கிமோ பாக்தோ லோயிரி ஹைனே கர்மாய் தௌரினோ
2: லோயிதி லோயிதி கதாய் தெகினோதா அதுக இசினனே 50% ஹைடோ 50% கத்தனதே 50-60% நீ ஆஃபர் பீரிசே அதுக ஸ்டோக் தலை தரகசுனே ஹௌஜிக் அதுமக் புக் டோக்ஷிலகா டிஸ்கவுண்ட் அதுமக் தத அதும் பீபகி குதோங் சாபசு லைபனி
1: ஹைபதி
2: ஹைபதினே கனாகும்பா மன்ன மச்சாகி லுஹோங்பகி ஓன்போட் ஓயின் ஹப்சனிங்பா லுஹோங்கதபதி மதம் கர வாலிபா நத்ரகா யுங்கி தர்கார் ஓய்பதோ ஹௌஜிமக் புக் டோக்ஷிலகதி தா கரகி silver jubilee offer oina achauba discount piri basige loinana adumak phangadoi ni haiba
1: adudi inegi machanu pigi lohombu gi haibado resto pokemon park sida haibani hojimak book taunana ba habiru rage
2: hoise resto of mattress miam ne na khangbire hip pada hakchang da yamna comfortable oiba mompak ni silver jubilee offer singasi adom su soidana lobi ho nasimak lengsin biraksi tena store
1: கைதுரகி தமோதே மதா சாரமிதுபோ
3: கங்கிரத தௌரிசே இஷா அனி லைபதுசு அமன கிளாஸ் 10 அதுக அமன துயப் ஹைதுரப்பத யாருகலே
1: ஓ ஓ ஓ
3: அதுக ஸ்கூல் கொலேசே கரம்மன ஃபதன கலம்லிபா தம்கி ஹைதன தம்ஹலதி ஜோ ப்ரோஸ்பெக்ட்சு கலம்லிவனி தௌரிசே
1: அங்காங் நதி கரி தம்னிங்லினோ
3: அங்காங்கி வாதி இன்ஜினியர் ஒயினிசினி லைரிசே அதுத சங்கதவ சீல்மியாம்துக கலம்லிவனி
1: ஹைமா ஹைமா அதுகி புகைத வாரினோ இன்ஜினியர் ஒயகி ஹைரபனினா சீல் இச்சங்சங்தன தம்பயாப மலைரிசிதி யாம் லாப்ன தீருத்ரசு அகாம் பத்த லைபா நெல்லிட் இம்பால் ஹைடன இன்ஸ்டிடியூட் அம லைபனே தேன் லோயிரப அம யாவரிபதோ அதுன டிப்ளோமா இன்ஜினியரிங் தம்ஹலோ அதுக அதும் மகொய்த மகா தான பிடெக் செகண்ட் இயர் தம்தரக எம் டெக் போக்லோஷன் பயாரனி அதுதசு நத்தனனே 12 லோயிரபதுன டைரக்ட் பிடெக் த ஏஐ எம்எல் தம் பயாரே அதுக மாசு அதும் எம் டெக் லோஷன் பயாரேதன
3: அதுதி யாரேனே லாப்சு லாப்ரே ஹேக்டரேஜ் தோசிலுரகே
1: ஸ்டெடுல் கா சமதி ஸ்டெடுல் டிரைவ் கிதி கோர்ஸ் ஃபீஸ் ஏ ஃப்ரீ நி டிப்ளோமா இன்ஜினியரிங் கி லாஸ்ட் டேட் ஹண்ட மே குந்த ஒய்பனி அதுக பிடெக் கிதி லாஸ்ட் டேட் ஹைத்ரிபனி www.nelit.ac.in த சங்லகனே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் யாரபனி நத்ரக நெலிட் இம்பால்கி